0: tang tong mara cho chu la chi chu ga leng ngun ka du li min la na wa te zam chu me wen jian di ru mi ti be ma wa cho be na zhen bu ti da rang ye ki zhen bu tang bu song ji so ja xi yin ba ta kuo le yong ji dong le ni we ngu ri ge che xi yin ba ha kuo yu shi ta zha xia mi chung chung ki yong bu yu ba pu cho chu la chi ti we tu gu cha se tun da ji yu ti Chuka lengwen ki kwa ta chalo ne chu sinduru ku ki tini jo zhu la ki xiami so ju pyu bie nire le ga ra kyu ryu si. Bao xie ciu yi tu mo ma yin bie ji zo kuru yu tian da ra jo zhu la debu sung jeba sanpa ta che deb. Chuka lengwen chu Wuhan di ni zhunggu lo jo nemu gibe sa zi tere zi di so wa gie du ba chu si. Sa zhan di ni kwa zo ru chu na ne gab zam du bie xin yun di mien ba ra kim si sa ba xie tu kyu ryu. 武汉区吉林文州七七东家的年休实验班当日苦有出头。民生局行动区一百天，年底的初二节前期，七九南部了，点点清晰性扩展区域。太阳当日民生社区团联系的区域，七金王区，行动偏没去。 규메추기진바탄자와라 竹龙修不尼，巡龙东人军行控诉道行，提拖在了每年休整个怎么行？竹龙修不尼，全将那些的车位扩有了门牌，就是他们设计出建造用具的仓库。 提到了熊的本部长约巴坦，一个也是新约别，东国都进这位呢，这么两部都属于西安文化。马赛竹龙学过铁索罗，机车啦，啷个杀了组织乌兰扎瓦乐团。 早晚提到具体，提，出那年出去看妈妈，多连车就罗，托不起也没。之前呢，提路易米塞电话康熙，他同出趟这娃同事约吧呢，提起了铁索罗，当街巡逻学不些别别，明年不提得不些托不一些钱。这个，给这车位。 竹龙修林铁建的塔巴拉，龙额就这么起新路线。天呐，竹龙修不当场没不念都接不来，早晚确实错别，那才我才是真心出不去。这里南起东部屯部竹龙修林铁，俺说是些他，你越吃些点着钱为，你们可惜了自己的。
1: 看意思呢，例如路面松节不越别，看最修林宽土库西面的一年跌梯。七六七结算结都交了去。竹龙修边在外年底，秋军铁都当完谈。年里南边出去配送作业，穷南土。 吕都不接信去。隔壁秋家的伢儿团呢，穷人说，你的条件是依旧偏我了去。说着提到起，你们是不有退？竹龙修炼铁，特别开掘点把些塔，车都点把些都去了去。
0: Minam ki tsumbur kiewe zhulung shubu tida kimeo tse daburu zine tamre kinkam jilin zukdi chunan ki junba tida la songyab cheshi ye. Teya, niwe wo tu ngoshin towe zhulung shubwa tijang mambu ngotinge tsungwe su yidu wawwe chima natso charchin du. Yanggui, mita, chuk, nakce, cha, nyache, shirin nyamne chase kuryun diru, tida penzun, dadota, sungyab chiri, cheshin chi.

0: སློབ ཚོ ཚོ ཡིན སློབ ཚོ ཚོ སི ཅིན ཡི ཤུ དེ
1: ཡོན ཅན ལ གེ ཟོ ཨ དེ ན ཉེ ཚང མ སི ཅིན ཡི ཤེ ཡིན དེ ཅིན ཡིན ཐེབ ཚ དེ ན ཚོ ལབ ཚ དེ ཉམ ལེ ཆེ བེ ཐེབ ཚ ཨན ཐང བུ དེ རེ མི ཡུ ཚོ སློབ ཚོ ཚོ རོ པ ཆེ ཡ ཤེ ཅིན ཡིན དེ ཕི གི ཕུ ཅུན སུང གོ ཤེ ngaranzu norbe lobchin di ni chi chi gi lobchin me ne phu chung gi ngui ze min na mang wo chi so yong che yo shi che na ni ye kian zo chi ya chi ken zhe ji le mu zi si guo shi ni sen zui qian na mi mang wo chi ge ngui za ya kua lu zhu chi gi kun zui sen na ngui zi si ya di tun ki che mo tu be mi ka ji da ji zo le le ki phu mo tu be mi ka ji 偏最近做切不得，吃力生不食。可多些呢，把俺打开是开药嘛是，也没看见个，我这些的，家的嘛家结个药是。一年退我脱了，我这里里的，地主里里的，出来，出出来里的，开巴是开药嘛是。咱们每日给开边切都三不当起，皮开准备六十三是，地下来过也是开嘛是了。 믹세글라제케마시티웨바조토펜도메베긴조라제케마시응으즈세야디셰슈레레치리지조르괴괴유베셰슈치리체자문괴야요마시라수세체괴야요마시로조초티리니에긴조세야낭드디게이키란조니바야슈스긴다
2: 这个行了，可真给那做的，娘们俩吃下药去没说，他这给那做的，娘们俩吃下是怀疑大了。那是小哥，
3: 陪他。
2: 这个行了，休息。
3: 用啊。

0: Monglei, kanje do, char chin du gui.
1: Char chin su, tando gu yu hua nian shi chi gi.
0: Amchi la ge zhang gale kata chue zhe, changar ma bu cha zha, shi bu ri sun gi.
1: Nga nang ta me, sim zhe ma shi da. Rang lu gu top gyan di ha chang a yong ba.
0: Nga chi nga shen di ngu gye ga yong bi.
1: Ha hi. Tā rīk sā yūm dī, nē zī cāpchīn bāshī rā sū yīxiā. Pā mū nī gā mē ap chē bē, bū gu kā tsū mē shī. Mīng lū nā nā sū nyē gī, pō mū chū jū jī. Kū nā lū bē lū ngū yu dē shiā. Mū rā gā ām lā cē rō jī dā sā, nyē kē lē bī, nyē pā mū cē rō chē wū sī lē bī. Ine, zhe ji tu di. Mo rang pa mo ni ga chuang za xia. Ni mo rang ken de slo bu zhe. Mo rang ta zhu cha bu zhe. Ken de slo bu zhe. Ni guo zo zhe bu dao xi tu de sheng ge. Da zu ka shi qi tu zhe a.
0: Mo le. 山森都没事的，不过谈的春秋算账，那么咱谈人前途没事。那咱最，不过投资多是真的生意。上个三不单的，那就上海的罗钱币呢，跌跌不跌，连个啥也忙了前途是。金西给赚钱的，看不见啊，就过没收。台湾控制三米金西赚多钱不是？哪怕罗钱，跌谈跌呢，赚多钱的。
2: 这个盘拉的，最多也不是。俺最前头边那个，差不几个亿。
1: 用啊！
2: 这拉咱们都说也差什么？
1: 给差。
2: 你们这把是牛差，多少年还用老来说呢？你小了都给你那么大的给到了。
1: 啥人都老年明白。
2: 东北的开发链接，永康这拉可是越来越有时间，俺